கேட்டு சொல்லே அனுக்குதே நேனாச்சோ வருதே. லட்டலாட்ட சொல்லே அனுக்குதே நேனாச்சோ வருதே. கர்ணமஜா கமோத்தினு பன்சீத்தை

ஏசு சமாடோ கீதே சடங்கொன்னை பரவானே டரதே வைத்தியானு சொத்தனலை தோமே பரணு சு